0: உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சின்ஸ் 1962.
1: இது பாலக்காடு நெஞ்சின் குளிர்காலம். கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.

0: உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சின்ஸ் 1962.
1: இனி ஒரு நிமிஷம் பாட்டுகள் கொண்ட தன்னி மாவட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அகல்யா FM 90.4.

பத்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமைக்கு நிறுத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையுடைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா.